0: சுக்கன் சிங்கா கஷம்பா அந்தனா ஷைக்கிலா சுக்கன் சிங்கா கஷம்பா அந்தனா ஷைக்கிலா
1: sumérgete con la música más refrescante del verano.
2: 90.2 FM y www.bluradiofm.es. Hey,
3: tú me das las cosas que yo quiero cuando menos me lo espero, y tú me das el aire que respiro.